ஏதோ கொண்டு மறைக்கு ஆனா இந்த என் கூட உயரா ஆனா கொக்கரோட்டு வந்துடுவோம் கேச்சேச்சுனா மறக்க பரவாயில்ல.